முன் மெட்டே குறை புனி வெகல ஜீட்டுங்களேன் சனிக்கிறவாஸ்வ டான்கிறேன் ஜெல்லு புக்கெண்டோற்று மீம் ஜம்பார் நயவலை மேல் ஜம்பார் சுடுவதை ரை ஜம்பார் ஹொர்வதை யாட்டு ஜம்பார் ஹர்மதை ரகத் ஜம்பார் துகம் குக்க பக குக்க பஞ்சே பலை மாசலை